வானிலம்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியில் நாட்டுக்குந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. ஆமாம், உங்களுக்கு திறந்தவாறே வரும் சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் தேதன்றுக்கு தனித்தமிழமாகிய முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த நன்னாள், உகண்ட நன்னாள். அன்றைக்கு வைகாசி விசாகம் திருநாள். எனவே இந்த வைகாசி விசாக திருநாளை முடித்து நமது நாட்டில் அந்தோறும் சில திருக்கோவில்களில் வைகாசி விசாக காவடி திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். எனவே இதனையொட்டி உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம்.

வைகாசி விசாகம் என்பது தமிழர்களை மிகவும் புனிதமான முருகப்பெருமானின் திருநாளாக கருதப்படுகிறது. இந்த நாள் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக பக்தர்கள் நம்புகின்றனர். வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திர நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது.

வைகாசிப் சாக விரதத்தின் முக்கியத்துவம் முருகப்பெருமானின் அவதார நாள் இந்த வைகாசி விசாகம் இந்த நாள் முருகப்பெருமான் உலகிற்கு அருள் வரமாக வந்த தினம் என்பதால் முருக பக்தர்கள் மிகவும் பக்தியுடன் விரதம் இருந்து வழிபடுகின்றனர் இந்த வைகாசி விசாக விரதம் இருப்பதால் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் துன்பங்கள் குறையும் கடன் மற்றும் தடைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது

வைகாசி விசாகத் திருநாளில் செய்ய வேண்டியவை காவடி அடுத்தல், அன்னாடாடம் செய்தல், குழந்தைகளுக்கு புத்தகங்கள் அல்லது உணவு வழங்குதல், சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் திருக்கோயில்களில் தீபம் ஏற்றுதல். வைகாசி விசாக விரதத்தை உண்மையான பக்தியுடன் கடைபிடிப்பவர்களுக்கு அறிவு துணி.

தேவர்கள் துன்புற்றது போது சிவபெருமான் தனது மூன்றாம் கண்ணிலிருந்து வெளிவந்த ஆருத்தி பொறிகளை அக்னி மற்றும் வாயு தேவர்கள் சரவண பொய்கைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அந்த தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக தோன்றின. அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவியின் அருளால் அந்த ஆறு உருவங்களும் ஒன்றாக இணைந்து ஆறுமுக முருகனாக அவதரித்தார். இந்த அவதாரம் நிகழ்ந்த நாள்தான் வைகாசி விசாகம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர்.

இயற்கை உயிரன் ஞானசக்தி வேலாயுதம். நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும் பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே. அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். முருகப்பெருமான் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும்தான். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகப்பெருமானின் வேல் கருதப்படுகிறது.

பத்தும் வர்க்கத்தமரர் மடிப்பேன முக்கட்பதமர்க்கு சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தும் வர்க்கத்தமரர் மடிப்பேன்.

நெய்யில்லை மயிலென்று பயமில்லை என்பதை தோன்று தொட்டு சொல்லும் கூற்று. முருகப்பெருமானுக்கு இந்த வேதினால் வேல்முருகன் என்று பெயரும் உண்டு. சூரபத்மன் என்னும் அரக்கனை அடிக்க பார்வதி தேவி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவம் அமைத்து அதனை கொண்டு சூரனை வதைக்கச் சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன. அதாவது வேல் என்பதை சக்தியின்

வெல் என்ற வினைச்சொல்லை நீண்டு வேல் என்ற பெயர் சொல் ஆகிறது. ஆகவே வேல் என்றால் வெற்றி என்று பொருள்படும். பராசக்தியின் வடிவமே வேலாயிரம் என்பார்கள். அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட்சக்தி முதலிய சொற்கள் வேலின் உருவமாக உள்ள பராசக்தியே குறிப்பிடனவாகும். முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயிரம். வெல்லும் தன்மையுடையவது வேல். தன்னை ஏந்தியவர்க்கு நிச்சயம் வெற்றியே தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்ற பெயரும் உண்டு.

இடுப்பகுதி விலாசமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கிறது. வேலை போன்று அறிவானது குறுமையானதாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துவதாக இருக்கிறது. வேல் வழிபாட்டின் பலங்கள் காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடும் குழந்தை பெயர் கிடைக்கும். கல்வியில் மென்மை மனபயம் நீங்கி வலிமை உண்டாக்கும். வியாபாரத்தில் இலாபம் வெள்ளி சூரியம் நவக்கிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும். சகல அவசரங்களும் கிடைக்கும். மரணபயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறலாம்.

0: 819 किलोहर्ट्ज़, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: இசை அருவி கலையோடு கலையோடு கலையோடு
2: எத்திசை மொழிக்கும் மொரிஷஸ் வானொலி ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளம் கனிந்த இனிய இரவு வணக்கம்.

819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியாலைகளில் உங்களுக்காக இசை அருவி என்ற நிகழ்ச்சி 7 மணி முதல் 7:30 மணி வரை ஒளிபரப்பாகின்றது. நான் உங்களுடைய அறிவிப்பாளி கலைதான் மொழிகிறேன். சரி, வழக்கம் போல நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உங்களுக்காக முருகனை போற்றும் ஒரு பக்தி பாடலை வழங்குகின்றோம். ஆம் நேயர்களே, வரும் வைகாசி விசாக காவடியை முன்னிட்டு உங்களுக்காக முருகனை போற்றும் 2 பக்தி பாடல்களை வழங்கப் போகின்றோம். முருகன் அல்லது கார்த்திகேயன் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் புதல்வர் ஆவர். சங்க காலம் தொட்டே தமிழர்களின் முதன்மை கடவுளாக வழிபடப்படுவதால் இவர் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். குறிஞ்சி நிலத்தின் மலையை சார்ந்த பகுதிகள் காவல் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார். ஆம் நேயர்களே, உங்களுக்காக முருகனை போற்றும் 2 பக்தி பாடல்களை வழங்குகின்றோம்.

இதோ உங்களுக்காக இன்றைய சிந்தனை. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு திறமை மட்டும் போதாது, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அவசியம். பாதையில் தடைகள் வந்தாலும் மனம் தளராமல் முன்னேறுபவரை இலக்கை அடைவார். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான ஒரு பாடம். ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளை தருகிறது. ஆகவே நேற்று நடந்தவற்றை பற்றி கவலைப்படாமல் இன்று நம்மால் முடிந்தது சிறந்த முயற்சியை செய்

நம்முடைய நல்ல எண்ணங்களுக்கும் நற்செயல்களுக்கும் ஒரு நாள் நிச்சயம் பலம் தரும். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை பணிவையும் அன்பையும் இழக்காமல் வாழ்வோம். உழைப்பை நம்பி செயல்பட்டால் வெற்றி நம்மை தேடி வரும். ஆம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையருவி என்ற நிகழ்ச்சி. எம்மோடு இணைந்து 7:30 மணி வரை இசையருவி என்ற நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வடையலாம்.

ஆம், இசை அருவினையர்களே, இத்தோடு எமது இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கத்தை கூறி விடைபெறுவாள் உங்கள் அறிவிப்பாளி கலை.

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum. Welcome to Mauritius.
3: Namaskar.
4: Shudra Nandiriki Hrudaya Purvaka Namaskaram.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.